0: நீடி கோவிட்-19 டேப்லெட் பல்ஜுலிங்கான ப்ரோ நீடு வளவளிங் பண்ணி மண்டல்லான நீடில் கோவிட் ப்ரோ புது மஞ்சினிடம் மீமி கோவிட் வண்டோ கருணை ஒளிங் பண்ணுங்குனி ஆணு ப்ரோ மாபஜோல் டேப்லெட் வண்டோ மஞ்சினிடம் ஆல்குமன் இவங்குமண்ட எங்களை காண்கன் புல்க மீமி வண்ட எங்கப்பால் பீன் மீமி ஜேலஞ்சு இனிடு புருகு புருகு பழஞ்சு பழஞ்சு ஏப்பா பீன் ஒன்றலைங் பல் என்னுடைய கோவிட் நீடில் நீடு எங்கள் பல்கலை டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழி குஜு கான்கன் மீமி ஜரு ஏண்டனே புல்காவோட மீமி எங்கள் தென்னங்குருவில் மண்ட இவங்க நினைடு டேப்லெட் டேப்லெட் நினைடு மண் காங்கு நல்குல மண் படல் ஊழிஞ்சுங்க நல்கு மண் பஜிடி உறாங்க புது நினைடு கலனங்க ஒழங்கடு கோவிட் நீடு எங்கள் லனஞ்சு பிடிவிங்க புது ஐயிட மண் ஒண்டல டேப்லெட் மண் நின்றுடு நாள்கு புது மண்ணியானு கிளினிக் கடை செல ஞகு மண்ணே செலங்கங்குரு நீழு ஒன்றல் மங்கள் சுலோ மிஞ்சிடு டேப்லெட் புது மங்கள் ஞாகு எங்கள் கோவப்பட்சிடு என் மங்கள் ஞாகு சேரிஜிச்சீரா புது மண் மடலிங் படலும் நிம்மன் அனே வாங்கி இப்போ மிஞ்சிடு கடை 1-800-020-080 மிஞ்சிட்டு ஒன்று பீன் ஒன்று மங்கள் சுலோ செலாஜங்க மெரிஜின் அனுபுரம் டேப்லெட் வாலு பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏப்பா வண்டி உலு உலு மண்டுஞ்ச மடோ ஊறாங்க மீமி சுலாலஞ்சு பல் புல்கா வாலு
1: I hope you enjoyed tonight's scripture show with myself, Brad Shadforth, here on 6DBY 97.9 FM from 7 to 8 p.m. every Monday night. I hope tonight's lessons were a berakah and a blessing to you. Catch you next week, Monday. Have a good night.
2: Hi, I'm Deborah Cheatham. You're listening to 97.9 FM. Love.

எங்கள் கோபத் மடலன் ஜலுவலைஞ்சங்க. எங்கள் பீண்டுஜா மணிண்டுஜா ஏப்பங்கும் பல மடலன் மிஞ்சி கோபத் ஜலுவலைஞ்சங்க. எங்கள் மீமி ஜரோ குஞ்சுங்களை கூட்ட மடவஞ்சினுடைய மீமி குஞ்சுங்களை மடோ ஜலுவலைஞ் புழங்கோளைஞ் புழங்கோளைஞ் மிஞ்சி மீமி கோபத் கழனியுடைய பீன் வந்து இன்னொரு மீமி பல் மடலன் உள்ளு ஜேலன் பல் படலுன்னு கல்லன் வண்டி பல ஊனிங் சவுளிஞ்சுங்க மீமிச்சிடு கல்லன் வண்டி பல சவுளிச்சங்க மீமி என் ஜலங்கரோடு மிஞ்சி ஞாங்கன்னு மீமிச்சிடு பல ஊனானு மிஞ்சிட்டு பீன் வண்டி மணன் எங்கள் மிஞ்சினோம் செலவங்குற ஊனானு பின்னரு மீமிச்சாடு நின்றுச்சாங்க மடனு கவுபட் நான் தீன் கவுபட்டு மிஞ்ச மீமி குஜினு ஊனானு பல் ஊனிங் பலோ சவுளிஞ்சாங்க கவுபட்சிடு மிஞ்சிடல பல சுழலைங்கன லோங் கோபட் எங்க பல் உனனு பீன் எங்க ஞாயிற பல் மிமி செஞ்சல கோபட் நான்றிஞ்சாங்க நின்றுச்சாங்க மீண்டு வரணு என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜலங்குறிச்சான்னு நின்று புற புல்கங்கன சுவால் கோபட் நான்றின் பீஞ்சா மணஞ்சா யாப்பா புஜுபல் மடலை மீறு மிமி விழுவாரக்கங்க பல் நின்றுன்னு கோபட் அங்கே எங்க பல் மட அங்கே சாடி விழாங்க மண்ணு போறோம் எங்க கூட்ட மண் விழாங்க மண்ணுக்கோ மீமிச்சிடு ஏ மணன் ஞானுக்கோ பைமணனுக்கோ மணல் மண்டல் மீமிச்சாடு புஜுமன் வண்டோ மீஞ்சிடு கவுபட்டு நீர் லனுக்கு மண்ட அங்கே ஜவுளவளை ஜங்கமன் மடம் கவுபட்டு மீஞ்சிடு என்னடி நீர் பா ஊழு ஒன்றனு போறோம் ஊழு குஜு மண்ட புஜு என்னடி கவுபட் மங்கள பழுவுங்கோ ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த்ஸ் அண்ட் கருணஞ்ச புஜுப்புல சூம் குஜலைங்கனே இன்னடி மீமி மண் மடலை அண்ட் மீமிச்சிடி ஜரோ மண் மன்னன் பழிமன்கோ உங்க தெலுங்க ஊருல ஹெல்த் கேர் ஒர்க்கர்